இந்திரான் இந்திரபாலான் பாருங்காங்கிருங்காலான் கால அனுபூதியங் அபாய பங்கு காத்தம் எத்தையா பாரு குணகனு உதாரு முருகன் பரணா திருப்பணி காம் ஆத்வத் பரிச்சண்டு மிருகதையா கண்டு ஆலிசிய கர்மம் காதிருசிய தர்மம் சர்பா பரணுண்டிய நண்டு பாண்டிய ஜாச்சரி சந்த்வ பிரசாத கோவிந்தே முகந்தே உதாரே அபாரே ஹரியங்கரியங் தர்தாமே ஆகாமே புஜங்கிரியார் சந்த சத்திர சக்கர கர்த்தா சத்திர சக்கர ஹர்த்தா சத்திர சக்கர தானே சத்திர சக்கர ஜானே சத்திர சக்கர வர்த்தி சத்திர சக்கர பர்த்தி சத்திர சக்கர பாலே சத்திர சக்கர காலே சத்திர சக்கர பாசே சத்திர சக்கர பாசே சத்திர சக்கர மானிய சத்திர சக்கர தானிய சாச்சரி சந்த ந சத்திர ந மித்திர ந பரம ந மித்திர நா கர்மம் ந காயே அ ஜன்மம் ந ஜாயே ந சித்திர ந மித்திர பரிஹ பவித்திர பரசீச யாதீச ஆதிரிச ஆக்ரிச பகவதி சந்த்வ பிரசா கதத்தே கே ஆ ஷிஜ தேசா கே ஆ பிஜ பேசா கே ஆ கஞ்ச கர்ம கே ஆ பஞ்ச பரம கே ஆ பிஜ லோக கே ஆ தித் சோக கே அவதூத பரண கே விபூத கரண கே ராஜன் பிரபாஹ கே தர்மன் துஜாஹ கே ஆசோக மரண கே சர்பாய மரண கே ஜிகதங் கிருதி ஹே கே சத்ரங் சத்ரி ஹே கே பிரமம் ஸ்வரூப கே அனுபானூப கே ஆத தேவ ஹே கே ஆப பீம ஹே கே சத்ரங் மஹீனா கே காதீனா கே ரோஜி ரஜா கரிஹி மரிஹா கா கே பா பேவ கே கபலோக பஹ கே அஃலோ குணா கே ஷாஹனு ஷாஹே கே காரண குணிந்த கே ரோஜி தேஹந்த கே ராஜகரஹீம கே கர்மம் கரீம கே சர்வம் கலீஹ கே சர்வம் தலீஹ கே சர்வத்ர மான்யா கே சர்வத்ர தான்யா கே சர்வத்ர கௌனே கே சர்வத்ர பௌனே கே சர்வத்ர தேச கே சர்வத்ர வேச கே சர்வத்ர ராஜா கே சர்வத்ர சாஜா கே சர்வத்ர தீனா கே சர்வத்ர நீனா கே சர்வத்ர ஜாஹு கே சர்வத்ர பாஹு கே சர்வத்ர தேசா கே சர்வத்ர வேசா கே சர்வத்ர கால கே சர்வத்ர பால கே சர்வத்ர ஹந்தா கே சர்வத்ர கந்தா கே சர்வத்ர பேக்கி கே சர்வத்ர பேக்கி கே சர்வத்ர காஜா கே சர்வத்ர ராஜா கே சர்வத்ர சூக்க கே சர்வத்ர பூக்க கே சர்வத்ர திராண கே சர்வத்ர பிராண கே சர்வத்ர தேச கே சர்வத்ர பேச கே சர்வத்ர மான்யா சதாவம் பிரதானியா கே சர்வத்ர ஜாபியா கே சர்வத்ர ஸ்தாபியா கே சர்வத்ர பன்ன கே சர்வத்ர மன கே சர்வத்ர இந்திரா கே சர்வத்ர சந்திர கே சர்வம் கலீம கே பரமம் பஹீம கே ஆக்கல் அலாம கே சாஹிப கலாம கே உசனல் வஜூஹ தமாம ரஜூஹ ஹமே சர் சலாம சலீக் நமதாம கனிமல் ஷிகஸ்தே கரீபல் பரஸ்த பிலந்தல் மகானா ஜமீனல் ஜமானா தமீஜல் தமாம ரஜூல் நேதான ஹரிஃபலா ஜீம ரஜாய கஜகீனா

குருவே நமோ வந்திரேந்திரநாதன் விபூதே கலங்கார ரூபே அலங்கார அலங்கே நமோ வாசே ஆசே நமோ வாமங்கே அபங்கீ ஸ்வரூபே அனங்கீ அனமே தர்பங்கீ தர்காலே அனங்கீ அகாமே ஏக ஸ்ரீ சாந்தா

அந்த குரு தீபி காரு நான்கு ஹர்ஜ புத்திர பாரு ராம் கலி மொஹல்லா பஞ்சவாயுதம் தீப சந்தர்பாகு மாட்டி கோஜல் தியாகை உபர் சரண தலைவி ஆகாச கட்மே சித்து கியூ பிரகாச சமர்த்து ஹாரு ஜீவ் ஆப் நிம்கன விஸ்வ ஜீ பக்தன் கே ஆட் பேர் மன் தாங்கோ ஜா பிரகாவு